காலே அகாலே வானு அந்தே அகலி பாஹரே மூர்க்கி அந்த கியான் நாற்கு நதிரி பாஹரே கபே நபாவே மான் பௌடி காயா கூட்டு சாயா ஹர் சச்சை ஆப்பே இக்க தூஜே பாயே குவாய் நோமே பிச்ச பே ஆப்பே இஹோ மானஸ் ஜன தோலாம் பசா மன்முக் சந்தாப்பே ஜிசி ஆப ஜாய சோ புஜ சீ ஜ சத்குரு தாப்பே சப ஜ கேல ரிச்சாயோன்னு